2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.

0: சைவினது நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
1: சைவநீதி வானொலி பரப்பினை கேட்டு மகிழ்ந்திருக்கும் நேர் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த காலை வணக்கம் கூறி இந்த வேளை இனிமை நிறைந்ததாய் விளங்கிட இறைவனை பிரார்த்தனை செய்து இன்றைய நச்சிந்தனை பகுதியிலே இறை வழிபாடு செய்வதற்கு இந்து மத நூல்கள் கூறும் 9 வகையான வழிகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள முனைகிறேன். ஒருவர் ஆலயம் சென்றோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ இறைவனை வணங்குவதையே வழிபாடு என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனை வழிபாடு செய்வதில் 9 வகையான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்யம், ஆத்ம நிவேதனம் என வடமொழியில் கூறப்படும் அந்த 9 வழிபாட்டு முறைகளையும் பற்றி நாம் சுருக்கமாக நோக்கினால், சிரவணம் என்பது இறைவனை பற்றிய பெருமைகளையும் புகழையும் கேட்டு அவன் வசமாகும் கேட்டல் முறையாகும். கீர்த்தனம் என்பது இறைவனை இசையால் பாடி வழிபடும் பாடுதல் முறையாகும். பக்தியோடு இணைந்து பாடி வழிபடும் இந்த முறை சக்தி வாய்ந்தது. ஸ்மரணம் என்பது மனதை கட்டுப்படுத்தி இறை சிந்தனையில் மூழ்கி இறைவனை நினைத்து வழிபடுவது ஆகும். பாதசேவனம் என்பது அறமாக விளங்கும் இறை திருவடிகளில் வீழ்ந்து தொழுது வணங்குதல் ஆகும். அர்ச்சனம் என்பது அன்பும் பக்தியும் கலந்து இறைவனை பூஜை நைவேத்தியம் செய்து வழிபடுதலாகும். வந்தனம் என்பது அகங்காரம் மமஹாரம் விட்டொழிந்து இறைவனை தலைவணங்கி வழிபடுதல் என்று பொருள்படும். தாஸ்யம் என்றால் தன்னலம் கருதாது புகழ் இலாபம் ஆகியவற்றை விலக்கி இறைவனுக்கும் இறைவன் சம்பந்தப்பட்ட

0: விஷயங்களுக்கும் இயலாதவர்களுக்கும் தொண்டு செய்வது என்று பொருள் கூறப்படுகிறது. சக்யம் என்றால் கற்பனைக்கு அப்பாற்பட்ட இறைவனை நம் அன்பு காதலினால் சிக்கன பிடித்து கட்டி வழிபடுதல் என்று பொருள் கூறலாம். ஆத்ம நிவேதனம் என்றால் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்து வழிபடும் முறை என்று கருத்து கூறலாம். ஆன்ம நிவேதனம் ஆன்மீகத்தின் உச்ச நிலையாக கருதப்படுகிறது. நேயர்களே, இறைவனை அடையவும் அவனது பேரருளை பெறவும் இந்த 9 வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதில் அவரவர் இயல்பிற்கேற்ப வழியை தேர்ந்தெடுத்து அதனை கடைபிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: தொடர்வது பக்தி பாடல்.

0: தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள்.
1: 5/2026 மண்டலாபிஷேகம், 5/2026 மாலை முதல் 18/26 வரை இடம்பெறும். அடுத்த நாள் அதாவது 19/26 மண்டலாபிஷேக பூர்த்தி, அதாவது 19/26 அன்று இந்த மண்டலாபிஷேக பூர்த்தி இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த புனித கருமத்திலும் நிகழும் அனைத்து கிரியைகளிலும் ஆசார சீடர்களாக கலந்து கொண்டு தரிசித்து பேரானந்த பெருவாழ்வு வாழ அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஆலய குருமார்களும் திருமுருகன் திருப்பணி சபையினரும் உபயகாரர்களும். ஜூலை மாத விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 கார்த்திகை முன்னொட்டி நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 கார்த்திகை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவருள் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் ஜூலை 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை தினம் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவருள் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30

நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவிரல் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜையில் கலந்து முருகப்பெருமானின் திருவிரல் பெற்றியுமாறு உங்களை பணிமோடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 21 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு முதலாவது ஆடி செவ்வாயை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவிரல் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 21 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு முதலாவது ஆடி செவ்வாயை முன்னிட்டு அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து அம்பாளின் திருவிரல் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 22 தேதி புதன்கிழமை சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூஜை தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். அதனையொட்டி நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும். எதிர்வரும் ஜூலை 25 தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் ஜூலை 27 தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். எதிர்வரும் ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு இரண்டாவது ஆடி செவ்வாயை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் அம்பாளுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவிரல் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜூலை 28 தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு ஆடி செவ்வாயை முன்னிட்டு அம்பாளுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து அம்பாளின் திருவிரல் பெற்றியுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜூலை 29 புதன்கிழமை பௌர்ணமி தினம் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். அடுத்து இன்றைய சைவ நிதி நிகழ்ச்சியில் தொடர்வது தேவாரம்.

0: பட்டத்தனர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பல் செய்திகள் சமூக நிகழ்வுகள் கருத்து பகிர்வு ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள்.
1: ஜன்மபூமி இக்சத் ஸ்ரீலங்கா சங்கமின் லோபுரா விசிறி சிட்டின ஸ்ரீலாங்கிக சன்னான்கே ரசவிந்தினே சதா மௌபிமே காலீனமேன்ம ஐதிஹாசிக துரத்துரு ரசபர கீதத் குவன்முதிரி நாட்டிசா வெனத் விசேஷாங்காத் ரேகின பிளானட் எஃப்எம் 104.6 ගුවන් තරංග ඔස්සේ සෑම බදා දාවකම රාත්‍රී 8:15ට ගුවන්විදුලි සුවන රසමාංජසාව. දැන් ඔබට සත්‍යයක් මුළුල්ලේම www.planetaudio.org.nz වෙබ් අඩවිය හරහා මීට සවන් දිය හැකියි. Planet FM 104.6 ඔස්සේ සෑම බදා දාවකම රාත්‍රී 8:15ට එක්සත් ශ්‍රී ලංකා සංගමයේ අනුග්‍රහයෙන් ජන්මභූමි.
2: Songs, drama, news and views for the Saiva way of life. Listen next week at 7 a.m. Our next program at 7:35 is also for our Tamil listeners. Sanganatham, focusing on arts and literature with music, interviews and commentary.
3: I like and love Auckland because it's very green and it's very natural. I live here from the last long time, so I love it.
4: Loving Auckland.
5: I just love our community, but I love Auckland for its buzz.
4: I love Auckland for its buzz.
5: It's a playground out there.
6: The thing that I really like is the cultural diversity, the many languages and the enrichment through all the different cultures, faiths. I think that's fascinating.
4: 104.6 Planet FM, our diverse city.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: Stream it, listen on demand, pod it. Your favourite shows are waiting on planetaudio.org.nz.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின்

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: Our place, Auckland. Good weather, good people, and I like it.
2: I love weather here. Not too much hot and not too much cold.
3: I love the fact that I'm in the centre of a very, very busy city and there's all these amazing parks. I can enjoy solitude in the centre of a city with 1.something million people.
4: I do like Auckland because of the business. And also I like the weather over here and I like the people.
5: Every community is living very peacefully and friendly. This I like.
6: On air, online, on mobile. planetaudio.org.nz. The Community Connection.
7: Call Planet FM 104.6 Tenei. Anubin Kurul will be back next Friday at 8:10 a.m. with more words of faith and inspiration for Tamil speakers.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆயுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.